ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വണക്കം, വെൽക്കം. ഇത് അഹല്യ എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഈസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. അയ്യോ, ഒരു ഇഞ്ചക്ഷൻ പാത്താ ജസ്റ്റ് ഒരു സ്മോൾ നീഡിൽ தான். ஆனா இந்த ஸ்மால் நீடலோட ஹிஸ்டரி பார்த்தா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஹியூமன் ஹிஸ்டரியே சேஞ்ச் பண்ணிருக்கு. ஸோ இன்னைக்கு நாம பேபிஸ்க்கு வேக்சின் போடுறோம், டிராவல் பண்ண வேக்சின் இருக்கு, பெட்ஸுக்கு வேக்சின் இருக்கு. பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் பீப்புள் டிடன்ட் ஹாவ் எனி ஆஃப் திஸ். ஒரு டிசீஸ் வந்தா இதுக்கு மெடிசன் என்னன்னு தான் க்வெஸ்டன். டுடே நம்ம பேச போற டாபிக் வேக்சினேஷன். இது எப்போ ஆரம்பிச்சிருச்சு? ஒரு கவ், ஒரு மில்க் மேட், ஒரு டாக்டர், அண்ட் இவென்ச்சுவலி ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் டிசீஸ் இன் ஹியூமன் ஹிஸ்டரி, ஸ்மால் பாக்ஸ் வாஸ் இராடிகேட்டட். ஸோ இதை பற்றி எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த வேக்சினேஷன் ஸ்டோரி இன்றைக்கி சென்னை ஸ்ட்ரீட்ஸ்லையும் கண்டினியூ ஆகுது. மோர் தேன் 1 lakh ஸ்ட்ரீ டாக்ஸ் ஹவ் ஆல்ரெடி ரிசீவ்ட் ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் இன் சென்னை. ஸோ இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் HPV வேக்சினேஷன். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் பாட்டுக்கு அப்புறம், ஸோ வேக்சினேஷன்னா ஜஸ்ட் சைல்ட்ஹுட் இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லை, இது சயின்ஸோட ஒரு ஃபேசினேட்டிங் ஜேர்னி. இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வித் இது நம்ம நேரம் ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சரி, ஃபர்ஸ்ட் நாம கொஞ்சம் ஹிஸ்டரிக்கு போகலாம். 18th சென்ச்சுரியில் ஸ்மால் பாக்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் டிசீஸ், ஹை ஃபீவர், சிவியர் ஸ்கின் லெஷன்ஸ் அண்ட் மெனி பீப்புள் டைட். பட் அங்கே இருக்கிற பீப்புள் தே நோட்டஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். கவ் பாக்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் மில்க் மீட்ஸ்க்கு ஸ்மால் பாக்ஸ் வர சான்ஸ் கம்மியாக இருந்தது. இந்த அப்சர்வேஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணது இங்கிலீஷ் டாக்டர் எட்வர்ட் ஜென்னர். 1796 கவ் பாக்ஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணி வேக்சினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அண்ட் இதுதான் காமன்லி ரெக்கக்னைஸ்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் வேக்சின். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னன்னா, ஜென்னருக்கு முன்னாடியே ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்காவில் ஓரியலேஷன் ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது. ஸ்மால் பாக்ஸ் மெட்டீரியலை கண்ட்ரோலாக யூஸ் பண்ணி இம்யூனிட்டி டெவலப் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ வேக்சின் ஹிஸ்டரி சடன்லி ஒரு நாளில் ஸ்டார்ட் ஆகலை. சென்ச்சுரிஸ் ஆஃப் அப்சர்வேஷன், ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் அண்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்டேஷன் கிராஜுவலி டெவலப்ட் இப்போ நம்ம பார்க்குற மாடர்ன் வேக்சினேஷனுக்கு. அண்ட் ஜென்னர்ஸ் ஒர்க் கேவ் த வேர்ல்ட் அ கம்ப்ளீட்லி நியூ ஐடியா. டிசீஸ் வந்தா அப்புறம் ஃபைட் பண்றத விட, டிசீஸ் வந்த அப்புறம் ஃபைட் பண்றதை விட, டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே பாடியை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுதான் வேக்சினேஷனோட பேசிக் ஐடியா. ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஆனா பாட்டுக்கு அப்புறம் வி வில் பி ரைட் பேக். இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. സ്മോൾ പോക്സ് എപ്പി വേർഡ് പോച്ചു ഇപ്പോൾ ഇന്ന സ്റ്റോറിയോട് ബിഗ്ഗസ്റ്റ് ചാപ്റ്റർ. ഇത് അഹലി എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. സ്മോൾ പോക്സ് വൺസ് ഹൺഡ്രഡ്സ് ഓഫ് മില്യൺസ് ഓഫ് പീപ്പിൾ ഓവർ തൗസൻഡ്സ് ഓഫ് ഇയേഴ്സ് കിൽ പണിച്ചു. ആൻഡ് ഇൻട്രസ്റ്റിംഗ് ആണ് വിഷയം എന്നാൽ സ്മോൾ പോക്സുക്ക് പ്രോപ്പർ ക്യൂർ കണ്ടുപിടിക്കല, ഇൻസ്റ്റന്റ് പ്രിവെൻഷൻ തന്നെ വർക്ക് പണിച്ചു. കൺട്രീസ് വാക്സിനേഷൻ പ്രോഗ്രാംസ് സ്റ്റാർട്ട് പണാങ്ക. WHO led global eradication program and 1967 அதை இன்டென்சிஃபை பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், அங்கே இருந்த சயின்டிஸ்ட், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒன்றாக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி 1980s WHO ஒஃபிஷியலி டிக்ளேர்ட் நம்ம ஸ்மால் பாக்ஸை இராடிகேட் பண்ணிட்டோம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, ஸ்மால் பாக்ஸ் இஸ் தி ஓன்லி ஹியூமன் டிசீஸ் ஒஃபிஷியலி இராடிகேட்டட் வேர்ல்ட் வைட். அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு டிசீஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஹியூமன் பீங்ஸ் எஃபெக்ட் பண்ணிச்சு, தென் சயின்ஸ், வேக்சினேஷன், சர்வைலன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் வந்ததுக்கப்புறம் திஸ் டிசீஸ் இஸ் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் எனி வேர் இன் த வேர்ல்ட். அது வந்து ஒரு மேசிவ் பப்ளிக் ஹெல்த் அச்சீவ்மெண்ட். ஸோ வென் வி டாக் அபவுட் ஒரு வேக்சின், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு இன்ஜெக்ஷன், இட்ஸ் அபவுட் one vaccine program that changed the history of an entire disease. So idu vandu neriya interesting ana historical facts oda connect a irukku. So iniki nama adha pathi ellam pesano ana paattukku apuram. This is Ahalya FM and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஓகே சோ இன்னைக்கு நம்ம வேக்சினேஷனோட ஹிஸ்டரி பத்தி பேசணும். ஆனா ஹிஸ்டரியில இருந்து நம்ம சென்னைக்கு வரோம். ரீசென்ட்லி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லான்ச்ட் 75 டே ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் டிரைவ். ஆகஸ்ட் 11ல ஸ்டார்ட் பண்ண அந்த கேம்பெயின்ல செப்டம்பர் 25 வரைக்கும் 1,378 ஸ்ட்ரே டாக்ஸ வேக்சினேட்டட் பண்ணிருக்காங்க. டார்கெட் 2 lakh ஸ்ட்ரே டாக்ஸ். பட் ஏன் டாக்ஸ்? Because rabies ங்கிறது ஒரு சீரியஸ் வைரல் டிசீஸ் அண்ட் அதோட மெயின் டிரான்ஸ்மிஷன் சோர்ஸ் வந்து டாக்ஸ். ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வேக்சினேஷன் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது டாக்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறது இல்லை, நம்ம ஹியூமன் ஹெல்த்துக்கும் ப்ரொடெக்ஷன் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் சென்னை கேம்பெயினில் வேக்சினேஷன் மட்டும் இல்லை, டாக்ஸுக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பேரசைட் ட்ரீட்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு வேக்சினேட்டட் டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு சேம் ஏரியாவுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 1 lakh நம்பர் ஜஸ்ட் 1 lakh injections illa, it's an example of public health working at the animal human level. So this is really important. So in the entire team kaga nama adutha paattu podalam. Idha Ahalya FM 90.4 and this is RG Heera with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഒരു വാക്സിനേഷൻ എടുത്താൽ നമ്മ ബോഡിക്ക് என்ன பண்றது? ஓகே, ഇൻസൈഡ് അവർ ബോഡിയിൽ എന്നാ നടക്കുതെന്ന് തിരിയണമെന്നാ വാക്സിനേഷൻ നമ്മ ബോഡിക്ക് ഒരു കൈൻഡ് ഓഫ് ട്രെയിനിങ് സെഷൻ മാതിരിന്ന് പുരിഞ്ഞിക്കണം. ഇമ്മ്യൂൺ സിസ്റ്റംക്ക് ഒരു പാത്തജനെ റെക്കഗ്നൈസ് പണ്ണ ഒരു സേഫ് വേയിൽ ഇൻട്രൊഡ്യൂസ് പണ്ണു. ദെൻ നമ്മ ഇമ്മ്യൂൺ സിസ്റ്റം റെസ്പോൺസ് ഡെവലപ്പ് പണ്ണു. ഫ്യൂച്ചറിൽ ആക്ച്വൽ ഇൻഫെക്ഷൻ എൻകൗണ്ടർ ആണാ ഇന്ത് എനിമിയെ നാ ഓൾറെഡി പാത്തിരിക്കേനേ അപ്ഡീനു ബോഡി ഫാസ്റ്ററാ റെസ്പോണ്ട് പണ്ണ മുടിയും. സോ ഡിഫറെൻറ്റ് വാക്സിനേഷൻസ് വർക്ക് ഇൻ ഡിഫറെൻറ്റ് വേസ്. சம் வந்து நம்ம வீக்கெண்ட் ஒரு இன்ஆக்டிவேட்டட் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுறோம். சிலது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் பீசஸ் ஆஃப் பேத்தோஜனை யூஸ் பண்ணுறோம். சிலது வந்து ஜெனட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஈச் செல்லுக்கு எப்படி ஆன்டிஜன் கிரியேட் பண்ணணும்னு டீச் பண்ணுறது. ஸோ காமன் ஐடியாங்கிறது ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ஃபைட் லேட்டர். முதல்ல ட்ரெயினிங், அப்புறம் நம்ம ஃபைட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் வேக்சினேஷனுங்கிறது சும்மா அப்படியே மாத்திரை போட்டுக்காம அதுக்கு முன்னாடியே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மை எடுத்துக்கிறது. இட்ஸ் அபவுட் ப்ரிப்பேரிங் த இம்யூன் சிஸ்டம். நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ப்ரிப்பேர் பண்ணி ஃபைட் பண்ண ரெடி பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ வேக்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசங்களுக்கு சின்ன வயசில் எடுக்க வேண்டிய நிறைய வேக்சினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்க மறந்துடாதீங்க. இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே ட்யூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. நம்ம இந்தியால ஒரு டைம்ல தோ பூந்த் ஜிந்தகிக்கின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற ஒரு சீன் இருக்கும். பல்ஸ் போலியோ, ஒரு சண்டே மார்னிங் பேரண்ட் கிட்ஸை கூட்டிட்டு போலியோ டிராப்ஸ் போட கியூல நிக்கிறது நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல இருக்கும். பட் அதோட இம்பாக்ட் என்னன்னு தெரியுமா? இந்தியா 2014லயே போலியோ ஃப்ரீ சர்டிஃபை ஆயிடுச்சு. இது ஒரு சிங்கிள் வேக்சினேஷன் கேம்பெயினோட சக்சஸ் இல்லை, ரிப்பீட்டட் வேக்சினேஷன், சர்வைலன்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸோட டோர் டு டோர் எஃபர்ட்ஸ், இவங்க எல்லாருடையும் ஒரு கம்பைன்ட் எஃபர்ட். அண்ட் அதே மாதிரி செப்டம்பர் 28 வந்து வேர்ல்ட் ராபிஸ் டே. ஸோ டாக்ஸை வேக்சினேட் பண்ணுறதும் இதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஸ்மால் பாக்ஸாக இருக்கட்டும், ராபீஸாக இருக்கட்டும், ஹெச்பிவியாக இருக்கட்டும், இது 3 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். ஆனால் ப்ரிவென்ஷன் அண்ட் மேபி தட்ஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் வேக்சினேஷன். ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அதை ப்ரிவென்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த வேக்சினேஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நத்திங் ஹேப்பன்ஸ், நோ டிசீஸ், நோ ஹாஸ்பிட்டலைசேஷன், நோ ட்ரமேட்டிக் மொமெண்ட்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வேக்சினேஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வேக்சினேஷனோட பிக்கெஸ்ட் சக்ஸஸ் என்னென்னா, நம்ம ஒரு வேர்ஸ்ட் சினாரியோவை ஆல்ரெடி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம். அதை மனசில் வச்சுக்கிட்டு ப்ராப்பரான டைமுக்கு ப்ராப்பராக வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட ஹெல்த் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும் தக்கடும்